0: நல்லா சாப்பிடு
1: சாப்பிடு. Chapter close.
0: I love freaking fear in your eyes.
1: செம செம ஏடி நீ காமசூத்ரா தோனே காம்படிஷனா?

தத்த கிளி ஒற்றிக்கு பாடியதல்லோ, ஒற்றிக்கு பாடியதல்லோ. செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்னம்.

0: நல்லா சாப்பிடு
1: சாப்பிடு. Chapter close.
0: I love freaking fear in your eyes.
1: செம செம ஏட்டி, நீ காமசூத்ரா தோனே காம்படிஷனா?

செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்னம்பிலி சும்பனம் கொள்ளானொருங்கி. அத்தரின் சுகந்தவும் அத்தரின் சுகந்தவும்

ஒத்த கிளி ஒற்றிக்கு பாடியதல்லோ, ஒற்றிக்கு பாடியதல்லோ. செம்பகத்தைகள் பூத்த மானத்து பொன்ன